0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கிரே வேர்க்வாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கிரே வேர்குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி யூனியோ ஆர் ரேடியோ யும் ஈக்ரே வேர் குவாரோ
0: அலிஷானி வியூ குக்கு குக்கு மார் மேப்பாச்சோ
1: இடி யூனியோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கரே வேர் குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ
2: Aaron.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியும் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமாரமே பாச்சோ
0: பிமாரமே பாச்சோ
2: யுவான் லம் யுபிரோ டெரா

0: மர்ம பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ யும் ஏக்கரே வேர் குவாரோ
0: அலிஷானி ஹுயுகுகுகு மர்ம பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ
2: எனினு பேப்பியரரியோ நோ மெட்வே மேட்டெக் இமோ ஹட்டுதுமியா பியரரியோ இபியரரியோ வியரியோ குவேன லிட் உபினு டூச் குன்கோபி வானி ஆன் மீன்வைல் ரைட் ஹானரபிள் ஸ்பீக்கர் ஆஃப் பாராளுமன்ட் Jacob Olanya kwa mero ti hutumo ko o kwa oba meketeka beru mekuchi rest in peace.